லக்ஷுரத்தின் சங்கரம் ரணமே சுட்டே போறான் லக்ஷுர்த்தி லக்ஞான ஜான் படிக்க பார்ப்புறான் ஜன்கர்த்திய கருணாக்கியா லிகையா ஆமணி ஜான்